0: சம்பாதித்த சொத்து யாருக்கு யாரு கொடுக்கிறது?
1: அதனால
0: யமனுக்கு உன்னால

எனக்கு முன்னாடி பின்னாடி பின்னாடி பிறந்த பிள்ளைகள், எனக்கு முன்னே பிறந்த பிள்ளைகள், அதனால எனக்கு அண்ணன் என்பதனால் நான் அடித்தால் எனது பாவம் எனக்கு நேர்ந்துவிடும். அதனால் வேண்டி எனக்கு சேரவேண்ட நாடு கொடு.